0: சோக்கப்பட்டதற்கு நஜியனிக்குமாய் சாய்கார் மௌனித்து சொடித்துனே பாய் நான் கேட்டி வாரி ஹசுனையா சோக்கரை ஜெய் பிர ஜாய் சத்துத்ராம் சிவாஹே குரு
1: அன்புரு நான் சத்தை பாதிஷா ஆபிரி மகத்வாரா ஆபிரி சோனை துருபார்த்தின் ஹாதின் சத்தை